கெட்டார்க்குவன் லுபுவோபாத்தகாயே புலாய் தொயங்யங்யங்லுப்பாயேலலோடுமா தராங்கந்தா பாசினங் புங்காவத்தா கோரகோ இன்னோ பாமன்சாயே த்ருதாசிங்காங் காபுலாங் அக்கக்கே பாஜலாயே லலுடோக்கு ஜாங் கத்தாமுடோ பலிரிமோ பிசித்துகோ வன்யர் காலம் பாயே கதோக்கு ஜாங் கஜாரமி தவன் சித்தி பிசிசாமலி பதேங்கானுபாயே